0: 快把伊养养，我还没有有说。
1: 哎，快把伢说没看见了。
0: 嗯。
1: 快把，我还得看母乳。
0: 哎。
1: 我还得送那母乳。
0: 哎。
1: 妈得看什么？
0: 嗯。
1: 也把看那样看什么？俺娃儿用。
0: 嗯哼。
1: 妈看得送那么？
0: 嗯。
1: 啊，我以后我得过过那，把看多慢呐。
0: 嗯
1: 哼。嗯。
0: 我应该搞个快把伊收起咪。
1: 有。
0: 你快伊来要哇？
1: 妈看得看出，俺们根本没工，看来那都无路。
0: 嗯哼。
1: 嗯？
0: 哦哦哦哦！
1: 妈妈告诉干爹嘛，不可能，三两个，我关系啊。
0: 嗯。
1: 爸爸们，我完了，多么搞好给多啊！看看过没那时候，都过没？干爹嘛说过多三两把么？谁话三两把告诉给多啊？干爹嘛问么？干爹那是那是么？阿妈问题，妈来三两多三两问。
0: 嗯。
1: 哎，爹们，搞一个阿妹，我听问题。看你哭了，俺个家属，俺公娃儿哟，娃在干啥呢？可以哭吧么？
0: 哦，哭吧呀，我阿妹。
1: 哭吧呀，我。
0: 干嘛打个哭吧的？
1: 哦。
0: 啊。
1: 嗯。哭吧呀，我。
0: 哎。
1: 你问我。
0: 哦。
1: 嗯。
0: 有。你哭的？哭吧呀，我阿妹，得搞好个家的哭吧一宿。
2: 哭吧个那我。
0: 哎。
2: 嗯。
0: 你觉得嘛？我搞好滴滴，把个阿爷我有过了。
2: 啊，蛮搞好阿咪呢，过生日乱搞手，没过生日能搞把伊。嘛，刚搞手刚分了么？阿达嘛，铁路，对面妈妈叫啊，卡爹嘛不读，卡爹嘛伊拉我耍子上吼，耍子搞个瑜伽，咩个啦啥？阿爹父啊，得给滴咯，给滴咯。啊，蛮对咩？噶啦，上班别拉个，啊，对咩？银行开滴落币股，银行开滴落币股，有噶啦啥好？有大毛乌啊，嘛比我们还大个不不大毛乌啊？你搞把干几呐？
0: 哦，币股，你搞把？
2: 你搞把干输？
0: 哈哈哈！你用搞好啊？没搞会嘞？
2: 哎，我搞好啊咪？搞好啊咪？我提说过，谁会干你用搞好？
0: 我摆过人搞好，
2: 摆过人搞好啊咪？啊，对嘛？搞把呀个？ka su aga wa
0: ale ne gomi ga de bolu ka su gomi su
2: soho
0: gomi yoga
2: eh
0: yin ya heburambo
2: eh to ko wa ho ga na ku ga burambo
0: yo mama ni ku jan de ko wa ga be da ku
1: mi mi ko wa ga na ku ka burambo
0: eh
1: mi
0: to yo
1: na bolu adu ni ka ka iko wa te ga na bolu ai ka ka gwasia yuko kanun dona le kamana yoka aye ka ka iko
0: to yo go hore de yago na proof on branco ya
1: ya
0: wa sabo gina mero bisu no se fage so ga sangi anansa
3: joseph da obio go wa ka wimboro baba suine yirawo ne wimboro be bunun suima wi da obu dianu dia budi batura dia dora yiro badianu besia baga diani tuma dereje so badiba pe ma unko boro gobi mu ya okosi ya ye boro no pe yirawo de ma un gobi nene yirawo wim boro bin tro ne ah wane une na ra yura gobi nene wa yera na kane ina mbe dian ndu ya na ma wame na mama gobi ge nene ne boro une men na dian sa jimi irin go ikwasi o ya biba ne awo sa nun dian ndu esie won titi ya kin ane suna asun dian ndu ya bane men na adu aga dian dro no sina ba mbiro kara nasi wingo iwe borabe baniya basi wa baba ibo kwa badona banu derimi ira bute ne sabiki amu borabe ba game mo buka kome de ban game mo
0: ta be me go duma ke se pe so certain de go pe nduma on facebook pe ayo abi kon me whatsapp pe anti ayo abi kon ko pe nduma pe ayo so be me go sun sogo be me go sangwa nadan kwa ko ba no ba ti aka no ka no wiru ka no sanda ba ka pa no ba pa sagura be pe ayo kia pa ma be sogo ma ihun so be ngwara o wi si genkire sago sando usa gina
4: halilan ya ya bili maha sabi wanzila
5: sallallahu alaihi wasallam alai
4: ولا تبغي ان هيف متهاويا واكرم بي من غنات حرم منزلا احق عباد الله بالمجد والمولى نبي له اهل الجنان وهو رسول محمد
5: صلى الله عليه وسلم
4: احب النبي حسمي محمد
5: صلى الله عليه وسلم